0: ஸோ இப்படி தான் ரஃப் ட்ரைனிங் அப்புறம் ஓகே விஷயம் பக்கத்து குரல் கண்ட்ரி இப்படி இவங்க ஸ்பெஷலி லோ சேர்ந்தீங்க
1: long team vanuatu ikat Jeffrey wehemi para athlete motuvla coach ikat Francis mo theotari runa point mout se training ehemi karam na walkata para athlete plong walkata participating country ya welcome together plong shem walkata skills plong walkata ikat on narfla special training wel offerem to long walkata para athlete hemi training plong how na on narfla category plong wal para Oli save handlem ol keta bow mu aro hemia 1 week training we run through long week ya mo timi suppose plan kasem back port villa long next week atel wili fbtc sports
2: mo sports news hemi makem en plan fbtc news